கூறுகிறார். தௌத்தரே சகல துராட்ச தேவகந்தாரி பஞ்சம அமிர்தா பிரிய பச்சன தோஹாரி அத்த சுந்தர மனமோகன பியாரி சபூ மத நிராரி ரஹாவ் ராஜனா சாஹோ முக்தனா சாஹோ மன பிரீத் சரண கமலாரி.

குருப்பதுத்தாத் ராகதேவ் கந்தாரி மஹல்லா நவா ஏ மனு லேக்கனா கஹியூ கர சீக் சுகாய் ரஹியூ அப்னீசி துர்மத தீனா டர ரஹாவ் மத மாயா கே பயூ பாவரு ஹர் ஜஸ் நஹ உச்சர கர் பர் பஞ்ச ஜகத் கோ டஹக அப்னோ உதர் பர ஸ்வான் பூச ஜியோ ஹோயே நா சூதோ கஹியோ நா கான தர கஹோ நானக் பஜ ராம நாம நித் ஜாந்தே காஜ சர தேவ கந்தாரி மஹல்லா நவா சப கிஷ ஜீவத் கோ விவஹார் மாத பிதா பாயி சுத் பந்தப் ஹர் புன் கிரஹ கீ நார் ரஹாவ் தன் தே பிராண ஹோ ஜப நியாரி தீர்த் பிரேத் புகார் ஆதி கரி கூ நஹ ராக்ஷ கர் தே தேத் நிகார் மிருக திருஷ்ணா ஜியோ ஜக ரச்சனா யஹ தேக்கோ ஹிருதய விசார் கஹோ நானக் பஜ ராம நாம நித் ஜாஹாஂ தே ஹோத் உதார் தேவ கந்தாரி மஹல்லா நவா ஜகத் மே சூத் கீ